0: work from home, high salary, ஒரு மொட்டை கிளிக்கலோ, அடி போடி.
1: குடுங்கி.
2: அக்ஞாத லிங்குகளில் கிளிக் செய்யறது. ஆர்பிஐ பரையுன்னு.
3: அறிவு நேடு ஜாகிரத புலர்த்து.
4: சித்திரம் ஆக்ரமணம் பாடியது யேசுதாஸ். ഗാനരചന ശ്രീകുമാരൻ തമ്പി, സംഗീതം ശ്യാം. ഈ ഗാനത്തിനായി സന്ദേശമയച്ചത് പി വി മുഹമ്മദ്, വടക്കേ വാവനൂർ.